பிரபுகா பிரபுகா சேவக நாமகரங் சேவகோபுரபாலனஹாரா சேவகி ராகேந்திரங்காரா சோ சேவக ஜிசதயா பிரபுதாரே நானு சோ சேவக சா சா சமாரே அபரே ஜனகா பிரபா டாக்கியபன சேவகி சர்பர் ராகியபன தாஸ்கோ தேவ படாய் அபர சேவகோ நாம ஜபாய் அபரே சேவகி ஆபத் ராகே தாகி கத்மித கோயனா ராகே பிரபுகே சேவகோ கோ நா பஹுச்ச பிரபுகே சேவக உச்சே உச்சே ஜோ பிரபுனி சேவா லாயா நானு சோ சேவக தயத பிரகட்டாய நேக்கி கீரி மே கல ராக பசம் கரே லஸ்கர் கூட்ட லாக்கே ஜிஸ்கா சாசனா காட்டு ராக தே கரஹாத் மானஸ் ஜத்தன கர்த்த பாபா ஜிஸ்கே கர்த்த பிர்த்தே ஜாத் மாரே ந ராக்கே அபர்ணா கோயே சர்வஜியா கா ராகா சோயே காயே சோஜ கரே ரே பிராணி ஜப நானு பிரபு லாக்க விடாணி பாரங் பார் பார் பிரபு ஜபியே பிய அமிர்தே மந்தந்திர பிய நாம் ரத்தன் ஜன் குருமுக பாயா திஸ் கிஷபர் நாஹி திருஷ்டாயா நாம் தன்னாம ருபுரங் நாம சுகர் நாம்கா சங் நாம் ராஜோ சந்திர பிதானே மந்தர் நாமே நாம் சமானே ஊட்டது பேடு சோபத நாம் கௌ நானங்க ஜனகா சதகாம் புல்லோ ஜாஜே பாதன் ராத பிரபனே ஜன கிண்ணி தாத் கரே பகதாத்தம கே சாய பிரபனே சிவ ரஹே சமாயே ஜோ ஹோவா ஹோவ சோ ஜானே பிரபனே கா உக்கம் பஷானே திஸ்கி மேமா கௌன் பகானோ திஸ்கா குன்கா ஏக நா ஜானோ ஆட் பேர் பிரபசே ஹசூரே கௌ நானங்க சேஜன பூரே மன மேரே தின்கி ஓட்லே மந்திர பனா தின் ஜன தே